0: ஆகாசமை பொங்கே ஆவேசம் கைலாசமே வங்கி நீ கோசம்
1: ஜும்மந்தி நாதம்.
2: சித்ரகீதாலு மீது இந்தவரைக்கும் விண்ணாரு ஆகாசவாணி. సమయం 1:20 కావస్తుంది. కొద్ది క్షణాల్లో ప్రాంతీయ వార్తలు.